0: சித்தங்கா எகிரி போட்டு இன்ட்டு பையின கப்போ
1: Don't stop dancing. Ponagalu loading.